0: சுவர்ணபதனம் பதீஜுன குண்டலமாஞ்சனேயம். ஓம் நமோ பகவதே விசித்திர வீரஹர்மதே பிரபல காலான பிரபாஜுனத்வதாபவத்ரதேஹாய அஞ்சனே கர்வசம்பூதாய பிரகட விக்ரம வீர வைத்திய தானவயக்ஷராசன கிரக பந்தனாய பூத கிரக பிரேத கிரக பிசாச கிரக ஷாக்கினி கிரக டாக்கினி கிரக காக்கினி கிரக காமினி கிரக பிரம்ம கிரக பிரம்ம ராட்சச கிரக சோர கிரக பந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்சா கச்ச ஆவேஷய ஆவேஷய மம ஹிருதயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ஸ்ஃபுர ஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாபிர முகம் பந்தய பந்தய சர்வ முகம் பந்தய பந்தய ராஜ முகம் பந்தய பந்தய சபா முகம் பந்தய பந்தய சத்ரு முகம் பந்தய பந்தய சர்வ முகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சன சர்வ ஜனம் மே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வான் ஆகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மர்தய மர்தய மாரய மாரய சூர்ணய சூர்ணய கே கே கே ஸ்ரீராமச்சந்திராஜய பிரகயா மம காரி சித்தி குரு குரு மம சத்ரூன் பஸ்மி குரு குரு ஸ்வாஹா. ஓம் ராம் ரீம் ரோம் ரைம் ரோம் ராம ஹத் ஸ்ரீ விசித்திர வீர ஹர்மதே மம சர்வ சத்ரூன் பஸ்மி குரு குரு ஹர ஹர ஹோம் பத் ஸ்வாஹா. ஏகாதச சதாதி சத்ரூன் வணே இதி ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமன் மாலா மந்திரா சம்பூரணம்.
1: மகாகால ஜகத் பரி